சவாயிலே சவாய் புதாத்தினி நிறை விபூதி சிருஷ்டிகா பசிபேரமா பரலாயமா மொய கிராந்து பகாத் முதிய கி